0: ஜா பபலா
1: சை பால்
0: நடுவுல தாமரா
1: சை பால்
0: புரத புள்ளா
1: சை பால்
2: 80 சமச்சராலுகா மீ ஆரோக்யானிக்கி சிரி ஓபிலாஷி சை பால்
3: வீடியோ லைக் கொடுத்து டப்புலு ச்தாயா இந்த தெலுகினா
4: சிக்குக்குன்னாடு
5: தெலியனி லிங்க்ஸ் நீ க்ளிக் செய்யக்கண்டி ஆர்பிஐ அண்டோந்தி
6: தெலிவிகா ஆலோசிச்சண்டி அப்ரமத்தங்கா உண்டண்டி
7: பஹுஜன ஹிதாயா பஹுஜன சுகாயா இது

ஆடா பில்லா அக்கி புல்லா ராஜை ராஜை ரெண்டு கல்லா புக்கே கிள்ளி சுடும்பல்லா சிக்குள்ள முக்கேஸ்தே சொம்மசில்லா.